0: Le quartier, c'est super en fait ce qu'il nous apporte.
1: Every Wednesday evening, the Cité Maraîchère organizes a small farmers market. What people pay depends on their income, determined by their tax bracket. A quarter of Romainville's inhabitants live beneath the poverty line.
2: Bonjour, madame. Votre papier de la mairie, oui. Là, vous avez, là, avec ça, je peux déterminer votre tarif. En l'occurrence, vous avez moins de 75%. Donc, vous faites vos courses, là, vous passez. Avec ce papier, je vous inscris une bonne fois pour toutes.
1: Like many here, Sandley has a modest pension. The farmer's market has just become a lifeline for her, she says. A municipal agricultural project that is adding a little bit of social cohesion in a poverty-stricken neighborhood, and which could lead the way for cities across the world.
3: You know, my ancestors were farmers, and well, I'm the opposite of one. Plant killer, maybe. But when did farming become something that we only see other people doing? Ask a city kid what they want to be when they grow up, and a farmer probably wouldn't be their answer. So then why would a well-paid IT professional become a farmer?
4: Whether it's sunny, stormy, or cold, crops can be grown in greenhouses all year round. For farmers, they offer a way to protect their harvests from pests, droughts, and fluctuating temperatures. A polyhouse is a greenhouse made of polyethylene rather than glass. It helps protect crops from the unpredictable impact of climate change. Long established in many Western countries, it's now attracting interest among farmers here in Tamil Nadu.
5: இந்த பாலியோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு கவர் பண்ணப்பட்ட ஒரு இடம் ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் அப்படிம்பாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய ரேஸில் அல்ட்ரா வயலட் ரேஸை 50% வந்து அதை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புது. அதே போல் இந்த சீட்டு வந்து என்னென்னா ஒரு வெளிச்சத்தை டிசிபேட் பண்ணி அனுப்புறதுனால உள்ளக்கூடிய எல்லா பிளான்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரே சமமான வகையில் உங்களுக்கு வெளிச்சமும் அந்த காத்தோட்டம் எல்லாமே அமையிற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டிருக்கிறது.
4: Bala Murali used to work in IT, earning some 2 lakh rupees a month. During the COVID-19 pandemic, he quit his job and became a farmer. Over the years, he has acquired the necessary know-how and steadily expanded his farming operation.
5: 30 ஏக்கர்ல ஒரு 1.5 ஏக்கர் வந்து நம்ம பாலியோஸ் ரெண்டு பிரிவா போட்டுக்கறோம் ஒரு 50 சென்ட் ஒரு 75 சென்ட் இப்போ ஒரு யூனிட்ல நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் நடக்கும்போது அடுத்த யூனிட்ல வந்து கல்டிவேஷனுக்கான ப்ராசஸ் போகும் ஸோ சைக்ளிக் ஆர்டர்ல எஃபெக்டிவா ஒரு டீமை வந்து நம்ம த்ரோ அவுட் இயர் உபயோகப்படுத்த முடியும்
4: Not all crops are suitable for greenhouse cultivation. Bala Murali chose to grow cucumbers, which flourish in the structure's stable climate and are relatively easy to market. Another advantage is that cucumbers are climbing plants, so don't require much land. What would need about 4 hectares in open fields can be produced here on 0.4 hectares, roughly half the size of a football pitch. Using electronic monitoring systems, Bala Murali keeps track of temperature, humidity, and CO2 levels. This helps improve production, boost harvests, and detect diseases at an early stage. But farming still relies heavily on the human eye.
6: ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு ரவுண்ட் அடிக்கணுங்கண்ணா ரவுண்ட் அடித்து இலையில் ஏதாவது பூச்சி ட்ரிப்ஸு புழுவு அப்புறம் இந்த வெள்ளைப்பூச்சிங் பறக்குதில்லைங்க வெள்ளைப்பூச்சி அப்புறம் செம்பேனன்ட்டு ஒன்று இருக்கும்
4: இன்செக்ட்ஸ் கேன் டேமேஜ் க்ராப்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் டிசீஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் புட் என்டையர் ஹார்வெஸ்ட்ஸ் அட் ரிஸ்க் ஸோ ட்ரெயினிங் ஃபார் ஃபார்மர்ஸ் இஸ் க்ரூஷியல் Farm supervisors give advice on use of organic fertilizers and help with applications for government support schemes and subsidies.
7: பொதுவா தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் நிறைய மாவட்டங்களில் ஃபார்மர்ஸை விசிட் பண்ணுறேன் ஓப்பன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாருமே ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் மேலே அதிக ஆர்வம் ஆயிட்டாங்க இப்போ இனிமேல் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் கண்டிப்பாக வந்துடுவாங்க ஏன்னா இதில் வந்து நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணுற அளவுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை
4: Bala Murali hopes to cultivate a wider range of crops. He also aims to develop new farming techniques that are better suited to conditions in Tamil Nadu.
5: இது டெஃபினட்டா இதோட இன்வெஸ்ட்மென்ட் அதிகம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதோட எந்த தொழிலுக்குமே நம்ம ரிஸ்க் இருக்குது. இந்த தொழில நம்மளோட ரிஸ்க் வந்து நீங்க ஒரு 2.5 3 வருஷத்துல உங்களோட முதலீடு நீங்க இதில் எடுக்க முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரிஸ்கா இருந்தாலுமே இது வந்து ஒரு வயபிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து.